சார். நான் எனக்கு மங்கே நாம் பிரபு சார் பிரபுகி தஷ்மா சுகுயர்ஸ்பாவே வரலாகுவே ஜனஜாக்கியாசே சந்திரபதானே பூர்ண புருகனை டூலானே சோ பரபரே பிரேமரஸ் ரங்குபஜே சாவு சாதகாசங் பரேசரன் ஆன் சபதியா கந்தர்பர்கா சந்தில் நிவலாக பிடிப்பாக்கி ஜபியா பிரபசோயே நான்கு நாம் ரத்தே சுகோய் சேவகி மன்சாபூரி பை சத்குருதே நர்மல் மாத்தலை ஜனகோ பிரபு ஹோயோதயார் சேவக் இன்னும் சதா நேஹால் பந்தன் காட் முக ஜன பயா ஜனம் மருந்தூக பிரம் கயாஷ்மி சரதாச பூரி ரவரியாச சங்கா சாத்தன் லியா மிலாய் நானக் பக்தி நாம் சமாய சோகோ பிசர ஜெய காலா பானே சோகோ பிசர ஜன ஜெய கியா ஜானே சோகோ பிசர ஜன சபகிஷ தீயா சோகோ பிசர ஜன ஜீவன ஜீயா சோகோ பிசர ஜ அகன்மே ராக்கே குருபிரசாத் கோ பிரண்டா லாக்கே சோகோ பிசர ஜ பிக்தே காட்டே ஜன்ம ஜன்ம கா டூட்டா கண்ட குரு பூரா தத் ஏயா புஜாயா பிரபனா நானக் ஜந்தியாயா சாஜன் சந்த் குரு ஏ காம் ஆன் தியாக ஜபோ ஹர்நாம் சிமர சிமர சிமர சுக பாபோ ஆப் ஜபோ அபரஹ நாம ஜபாபோ பகத் பாயே தரிய சம்சார் பின் பக்தி தனோ சீஷார் சர்வ கல்யாண சூக நித நாம் புட சாத் பாய் பிசராம் சகல் தூகாவதனாஸ் நானக் நாம் ஜபோ குந்தா உபஜி பிரீத் விரேவர சௌ மந்திர அந்தர் ஏ சுவாவோ எத்தனோ பேக் சார் சுகோய மான் பிகுசே சாத் சரந்தோய பக்ஜனாக பத்தர்வங்க பிர்லா கோ பாவ சங்க ஏக பஸ் திஜே கர் மயா குரு பிரசாத் நாம் ஜப லயா தா கிமா கஹி நா ஜாய நான் கிரயா சர்வ சமாய் பிரபக் சாந்த தீன தயால பகத வஷல சதா கிருபால நாத் நாத் கோபிந்த கோபால சர்வகட்டா கர்த்த பிரதபால் ஆத் புரு காரண கர்த்தார் பக்ஜனாக பிரான் ஆதார் ஜோ ஜோ ஜபே சோய புனீத் பகத் பாய லாபே மனஹீத் அப் நிர்குணியார் நீச்ச அஜான் நான் துமரி சரண் புருக் பகவான் சர்வகுண்ட முகத் மோக் பாய் ஏக் நம ஹர்கே குண காய அனுகராஜ் போக படி ஆய் ஹர்கே நாம் கி கதா மன பாய் பபோஜன் கா பிரசங்கீத் ரசனா ஜபதி ஹர ஹரணீத் பலிசோ கர்ணி சோபா தன மந்திரத்தை பச பூன் குரு மந்த் சாசங் பிரபு தேஹோ நிவாஸ் ச

பெருமாளே, கனி முலுக்கு ராஜ கரீபுல் நிவாஜ ஹரி புலசி கண் ஹிராசுரு கண் ஹ.

ஆட்டம் பிரகாஷ் கை கோர்த்தேத்தேவேத்தேசுதானேரேகோநத்ரேகோர்நாமரஸ்மிமேமரபேசசதேதிமேகோர்நாமகுன்காமயாத்மரஸ்வசசமாமேபனஜன்கோசாசாசுமாரேநானகோபரமேஸ்வரகேபேரேசுரோகாரணகாரணபிரவேகஹா துஷ்சரநாயகோயே நானகதஸ்பலஹாரணஜலதலமஹியலசோயஸ்பதி கருண்கராமன்கர்ணோஜோதிபாவசோயோகன்மேதாபனதாபனஹாரஅந்தநேகிதபாராபராகுமேதாரதராஹாவகுமேபதேகுமேசமாவகுமேஉச்சநீதிபிஹாரகுமேநங்ககராங்கபரகார் கர்கர்தேக்கேஅபனிவடையாய் நானசமேரேஅசமாயப்ரபாவேமானங்கள்பாவேப்ரபாவேதாபாத்ரத்ராவேப்ரபாவேபின்சாத்தராக்கேப்ரபாவேதான்குணபாக்கே பிரபாவேத்தோதாரே ஆப்கரே அப்பன் விசாரே துவசுரங்க

வணக்கமான பருகா சுகஸ்வதி சந்த சங்க அந்தர பிரபடிட்டா நான் பிரபு கல்லா காமிட்டா சுக சுமகிரி கட்டுமா எனக்கு ரங்கனா நிறுத்தாய் நௌனத் அமரத் பிரபுகா நாம் தெய் மேஸ் காபிசராம் சொன சமாதானத்தனால் கனதாய் அச்சல் பிஸ்மாத் இந்த கேதி சாவித்தாயிரான தித்தன் சோதி பாய சுவந்தர் சோபாரன் கடகன் பியாபரியா பகவான் தர்மயா காஸ்பாயா சர்வலோக பூரன் பிரத்தபால் வானத்தன் பருவத்த பாரபிரம் ஜஸ்வியாகாத சக்கரம் போன் பணி பேசும் தர்மாய சார்கண்டா திசமாய திசை பரண கோட்டாங்குரு பிரசன்னானு சொற்பம் வேத் பிரான் சிம்ரத் மே தேக் சசியர் சூர்ணுக தர்மே ஏக் பிரபு கே சப்கோ போலே ஆபடோல் நக்கபோன் டோல சர்வ கலாக்கிர கேள் மூல் ந பாயா குணோ அமோல் சர்வ ஜோத்மே ஜாக்கே ஜோ தார சுவாமி ஓத் போத குரு பிரதாபரம் கா நாசனானு தன்மே விசாப் சந்தனா கா பே கன்சாப் பிரம்ம சந்தனா கேர் தேசாப் தரம் சந்தனா சுனோ சப்தன சர்வ வியாபி ராம் சங்க ரச்சன ஜின் ஜாத்தா தேஸ் கே ராத் சர்வதன சாது சப்கா ஜோ ஜோ ஹோய் சோய் சுகுமான் நே கிரண் கிராம நார் பிரபு ஜான் நே